0: ராஜ ராஜேஸ்வரி நிகில லோகேஸ்வரி ஈஸ்வரி
1: துத்துக்கு ரங்கோ பூசினந்தனே மத்தைக்கு போயிந்தா சீம துத்துலோ வேசினந்தனே சிவமெத்தி போயிந்தா
0: தர்மை கனிஷ்டாகரி துஷ்ட சிக்ஷாகரி சிஷ்ட ரக்ஷாகரி ஸ்ரீகரி